0: பவட்டு லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வையின்டம நேவத்த இப்ப துனவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்டகின கோஸ் கரணலாத பவு விமசா நிசி தண்டுவாம்
1: மகாத்சே வெடசல சாதேன சிரித் மல்தம பலா ஹொந்த சிரித் அவபோத கருகின மெலுவது பரலுவது சப்ப சம்பத்தா கீர்த்திய உதாக்கரகன்ன.